வர பயணம் மன ஊனம் எனும தாமம் மன குறினோ சாராமா இன்னன் நாஸ்வாயின கூசினோ Nevoa na trão, tu ilum é